சேவ் சிவக்கரம் சுடாவூ பின்னீரன் ஜின மன சாவூ சுக்கி சுக்கிய குர் விசார் நதிரி கரம் லகாயே பார் கோலு சர்க்கா சக்கி சாக்கு தல்வாரோலே பஹத் அநாத்